தக்கதும் தக்கதும் தரையடுத்துக்கு தரையடுத்துக்கதும் தக்கதும் என்னதும்